நேர்களே, பொதுவாக பெற்றோர்கள் என்று எடுத்துக்கொண்டால் என்னதான் அவர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாத்து வளர்த்தாலும் எல்லா குழந்தைகளும் அப்பெற்றோரின் அன்பை புரிந்து நடப்பதில்லை. சில வீடுகளில் பிள்ளைகளாலேயே பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு குடும்பமே அவதிக்குள்ளாவதும் உண்டு. அவ்வாறு இல்லாமல் பெற்றோரும் குழந்தைகளின் மனநிலையை புரிந்து கொள்ளுதல் அவசியம். அதேபோல் பிள்ளைகளும் வளர்ந்து ஆளானதும் பெற்றோர் செய்யும் காரியங்கள் அவர்களுக்கு பிடிக்கின்றதோ இல்லையோ அவற்றை பெரிதுபடுத்தி சண்டையிடாமல் அவர்கள் மனம் வருந்தும்படியான காரியங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இன்னும் சில குடும்பத்தில் புகுந்த வீடாரின் மூலமாக பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கும். அவ்வாறான தருணங்களில் அவர்களிடம் மனமிட்டு பேச முயற்சி செய்வது நல்லது. இதனால் குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு செயல்பட வழிவகுக்கும். இல்லாவிடில் பகைமை வளர்ந்து வளர்ந்து பெரிதாகி பிரச்சனைகள் தான் வளரும்.

நேர்களே, குடும்பம் என்றாலே சிறிதேனும் சண்டை சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் இருக்கத்தான் செய்யும். அவ்வாறு குடும்பத்தில் ஏற்படும் மனக்கசப்புகளுக்கு அதிக இடம் தராமல் சமாதானமாக போவதுதான் விட்டு கொடுப்பதிலேயே தலையாயதாயிருக்கும். சில சமயத்தில் குடும்பங்கள் கூடி மகிழ்கின்ற தருணங்களிலும் பிரச்சனைகள் எழலாம். இதை முன்பாகவே எதிர்பார்த்து அவ்வாறான சூழ்நிலைகளை சந்திக்கும் மனப்போக்கையும் வளர்த்து வருவது மிகவும் நல்லது. இதனால் யார் என்ன பேசினாலும் கேலி செய்தாலும் அவை நமது மனதை அதிகம் பாதிக்காது. இவ்வாறு குடும்ப உறவுகளின் மகத்துவம் அறிந்து அவற்றை புதுப்பித்துக் கொண்டே வருவோமேயானால் உறவினர்களுக்குள் அவ்வப்போது உண்டாகும் மனக்கசப்புகள் நிச்சயம் மறையும். மேலும் இவ்வாறான வாழ்க்கை முறையில் வாழ்ந்து காட்டி வருங்காலத்து வாரிசுகளை ஒரு வலுவான குடும்ப சூழ்நிலையில்தான் வளர்த்தோம் என்ற ஆத்ம திருப்தியோடு அவர்களுக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாகவும் இருப்போம்.

0: நேயர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான ஜாக்கிம்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய காலை வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. 6:30 இருந்து 10 மணி வரைக்கும் உங்களுடைய நாளை எங்க கிட்ட கொடுங்க, உற்சாகப்படுத்தி கொடுக்கிறோம். வணக்கம் நண்பரே.
1: வணக்கம் தெய்வீகன். வணக்கம் நேர்களே. இனியதொரு பொழுது ரொம்ப அழகா பிறந்திருக்கு. வெள்ளிக்கிழமை பொழுது, எப்படியும் வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே ஒரு மாதிரி குஷியா தான் ஆயிரும் எல்லாரும்.
0: மகிழ்ச்சிக்கான அளவுகோல்ல வெள்ளிக்கிழமையுடைய அளவுகோல் தான் ரொம்ப அதிகமா. அதனால இந்த அளவுகோல் அப்படியே இருக்கட்டும். மகிழ்ச்சி நிறைந்த வெள்ளியை வந்து இனிதே வரவேற்க தயாராகும். அப்புறம் நேற்று என்ன நடந்துச்சு அதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. சில பேர் சொல்றாங்க நேற்றே மறந்துடணும் அப்படின்னு, காலையில் எழுந்திருக்கும் போது அதை வந்து ஞாபகம் வச்சிருக்க கூடாதுன்னு. சில நேரங்கள்ல அது தொடர்ச்சியா நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. காலை குளியலுக்கு பிறகு இன்றைய புது விடியல் மட்டுமே நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: கண்டிப்பா அதெல்லாமே ஞாபகத்துல இருக்கட்டும். முக்கியமா என்னன்னா, 4 விஷயங்கள், நல்ல விஷயங்களை நல்ல பேரிட்ட 4 பேர்ட்ட நம்ம சுத்தி இருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட பகிர்ந்துக்கணும், மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும். அதே சமயத்துல இன்னொன்னு முக்கியமானது, உற்சாகத்தையும் பகிர்ந்துக்கணுமா.
0: இந்த குளியல் ஏன் மாற்றுது அப்படின்னா, இல்ல மோகன், பெரிய சக்தி இருக்கா தண்ணீருக்கு, நம்மள வந்து அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி. அதனால அப்படியே தண்ணி படும் போது நம்ம நினைக்கணுமா, எல்லாம் அப்படியே கலைஞ்சு போகணும், மறைஞ்சு போகணும் அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சியை மட்டும் எடுத்துக்கிட்டு மத்தவங்களோட பகிர்ந்துக்குவாது.
1: தெய்வீகன் என்ன சொல்ல வர்றது, குளிங்க, அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறதுக்கும் நல்லது,
0: மத்தவங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்ல விடியல் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு. இது சிறந்த நாளாக இருக்க போகுது. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 25ஆம் நாள், 2026 மே 8 வெள்ளிக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: அம்மன் போற்றி பாடலோடு தொடங்கலாம்.

0: உற்சாகம் நிறைக்கும் காலை பொழுதுக்கு யோகா பயிற்றுனர் மாஸ்டர் எஸ் கே துரை.
1: இன்றைய நாள் நமக்கு சிறப்பாக அமைய ஒரு நல்ல பயிற்சியுடன் ஆரம்பிக்கலாம். கண்ணை மூடிக்குங்க. உங்க மூச்சுல உங்க கவனத்தை வைங்க. மூச்சை நல்லா உள்ள எடுத்துட்டு ஒரு 10 நொடி உள்ளேயே வச்சிருங்க. அப்புறம் மெதுவா வெளியே விடுங்க. இதை தொடர்ந்து 5 நிமிடம் பண்ணுங்க. இதை நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ஒரு புதிய உற்சாகத்தை தரும். இந்த எளிமையான பயிற்சி மூலியமா மன அழுத்தம் குறைவாகும், மனசு அமைதி பெறும், மற்றும் சிந்தனையும் தெளிவாகும். இன்று முதல் உங்க நாளை 5 நிமிடம் உங்களுக்காக கொடுங்க. உங்க உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: நண்பன் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தரலாம்.
1: முதல்ல மலேசிய நண்பன்ல என்ன செய்திகள் வந்திருக்கு?
0: வலைத்தளங்களில் தொடரும் பொய் செய்திகள், இது தொடர்பான செய்தி. April 30 வரை உலகளாவிய விநியோக நெருக்கடி தொடர்பான 464 தகவல் வலைத்தளங்களில் அடையாளம் காணப்பட்டு 312 அம்சங்கள் அகற்றப்பட்டிருப்பதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சேங் சொல்லியிருக்கிறாங்க.
1: மக்களோசையில வந்திருக்கக்கூடிய செய்தி, பெற்றோரை பராமரிக்கும் சட்ட மசோதாவை அரசாங்கம் அறிமுகம் செய்யும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஜாஹித் ஹமிடி வந்து நேற்று இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. முதியோர்களுடைய நலன் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய இந்த புதிய சட்ட மசோதா அறிமுகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, பிரதமர் மற்றும் அவருடைய துணைவியார் இரு நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டு பிலிப்பீன்ஸ் உடைய சிபு அந்த பகுதிக்கு போயிருக்கிறாங்க. 48th ஆசியான் உச்ச மாநாட்டை முன்னிட்டு பிரதமர் 2 பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சிங்கப்பூர் மற்றும் லாவோஸ் உடைய தலைவர்களை சந்தித்திருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது.
1: இன்னொரு முக்கியமான தகவல், புதிய அடையாள அட்டை வரப்போகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இதுல என்னன்னா, இப்ப நம்ம பயன்படுத்துகின்ற அடையாள அட்டையில 23 பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கா. இப்ப இந்த புதுசா வரப்போகுது இல்லையா, இதுல 53 பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதாக தேசிய பதிவுத்துறை தெரிவிச்சிருக்காங்க.
0: மற்ற செய்திகளுக்கு பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறந்துடாதீங்க. இங்க கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து அன்னையர் தினத்தை கொண்டாட போறோம்.
1: ஆமா,
0: அதனால இன்னைக்கு அதை பற்றி ஒரு கேள்விதான் உங்களுக்கு நாங்க முன் வைக்கிறோம்.
1: பொதுவாவே கைபேசியில வந்து இந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இந்த பேரை வந்து அதே மாதிரி பதிவு செஞ்சிருப்பது ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
0: சரி,
1: அம்மானா நிறைய பேர் அம்மானு வச்சிருப்பாங்க. அம்மாவுடைய கைபேசி என்ன இல்ல எப்படி எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, என்ன பேர் சூட்டிருக்கீங்கன்றதான் அழைத்து சொல்ல போறேன்.
0: உங்களுடைய அம்மாவுடைய பெயரை என்னன்னு பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க.
1: இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அன்புள்ள அம்மாலாம் வச்சிருக்கோம். அன்புள்ள
0: அம்மா வச்சிருக்கீங்க. அப்படி அம்மா மனுக்கு வேணுக்கணுமே அவங்க தொலைபேசியில அழைப்பு போற மாதிரி காட்டுவீங்களா எப்படி?
1: ஓ, அப்ப என்னோட அன்பு அப்படி பண்றீங்க.
0: தூய்மையான அன்பன் அப்படி சொல்லுவா. இந்த மாதிரி நீங்க அம்மாவுடைய அந்த பெயரையோ இல்ல அவங்களுடைய அந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதை என்னன்னு நீங்க பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க உங்க கை தொலைபேசியில கூப்பிடுங்க. 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். தொழிலில் ஏற்பட்ட தவறுகளால் ஒரு வியாபாரி நஷ்டமடைந்தார். ரொம்ப சோர்வாக பூங்காவில் உட்கார்ந்திருந்தார். ஒரு பெரியவர் அவரிடம் வந்து, தம்பி ஏன் சோகமா இருக்க என்று கேட்டார். தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்ட என்று சொன்னார். எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுச்சு என்று கேட்டார் பெரியவர். 500,000 என்று சொன்னார் வியாபாரி. அப்படியா, நான் யார் தெரியுமா என்று கேட்ட பெரியவர், இந்த ஊரிலே பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் நான் என்று சொல்லி சிரித்தார். அப்படியா என்று ஆச்சரியப்பட்டார் வியாபாரி. சரி, பணம் கொடுத்தா உன் பிரச்சனை தீருமா என்று கேட்டார் பெரியவர். நிச்சயமா ஐயா என்று சொன்னார் வியாபாரி. பெரியவர் ஒரு செக் புத்தகத்தை எடுத்து கையெழுத்து போட்டு, உனக்கு நஷ்டமானதை விட 2 மடங்கு இதுல இருக்கு, பயன்படுத்திக்கோ, விருப்பம் போல திருப்பி கொடு என்று சொல்லி கொடுத்தார். வியாபாரியும் வீட்டுக்கு வந்ததும் செக்க பத்திரப்படுத்தினார். ஆனால் அதை பயன்படுத்த விரும்பவில்லை. தன் பணியாளர்களை கூப்பிட்டு, இனி தவறு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க என்று சொல்லி தானும் வியாபாரத்தை மட்டுமே சிந்தித்தார். 6 மாதம் கடந்துருச்சு. வியாபாரம் சூடு பிடித்தது. வரவு செலவு கணக்க பார்த்தப்போ நல்ல லாபம் கிடைச்சிருந்தது. பத்திரப்படுத்தின செக்க எடுத்துக்கொண்டு பெரியவரை பார்க்க பூங்காவுக்கு போனார். அதிகால நேரமாக இருந்ததால பனிமூட்டமாக இருந்தது. தூரத்தில் பெரியவர் தன் மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு வருவது தெரிந்தது. ஒரு 5 நிமிடத்துல அவருடைய மனைவி மட்டும் வந்தாங்க. அம்மா, உங்களோட வந்த பெரியவரை காணுமே என்று கேட்டார் வியாபாரி. பதற்றத்தோட, அவரால் ஏதாவது தொந்தரவா உங்களுக்கு என்று கேட்டாங்க அந்த பெண். இல்லம்மா, ஏன் அப்படி கேக்குறீங்க என்று கேட்டார் வியாபாரி. மனநிலை சரியில்லாதவர் அவரு. வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பணம் கொடுக்கறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு செக் கொடுப்பாரு. இப்பவும் அப்படி கொடுக்கதான் அங்க உட்கார்ந்திருக்காரு பாருங்க என்று சொன்னாங்க. வியாபாரிக்கு என்ன சொல்வதுன்னு தெரியல. பிரச்சனையில இருந்து காப்பாற்றி தன்னை தைரியப்படுத்தினது எது என்று யோசித்தார். தன்னம்பிக்கைதான் என்று புரிந்தது. உன்னால் முடியும் தம்பி என்று யாரோ காதல சொல்வது போல இருந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? தன்னம்பிக்கை இருந்தால் தடைக்கல்லும் படிக்கல்லாக மாறும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீபால்.

0: செல்லக்குட்டிக்கு எத்தனை முறை அழைத்து பேசுவீங்க ஒரு நாளைக்கு?
1: அம்மாக்கு வந்து நார்மலா வந்து எவ்ரிடே வந்து அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, நான் மெசேஜ் அனுப்புவேன். அப்புறம் நடுவில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமா ஏதாவது பேசணும்னா பேசுவேன், ஏன்னா வீக்கெண்ட்ஸ்ல வந்து நான் வந்து அம்மா கூட தான் இருப்பேன், நான் வீட்டுக்கு போயிருவேன்.
0: சரி, உங்க மகள் செல்லக்குட்டிக்கு எத்தனை தடவை கூப்பிடுவாங்க?
1: கணக்கே இருக்காது. காலையில அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னே ஒரு போன் போயிரும், ஒரு மெசேஜ் போயிரும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் முடிஞ்சு கொஞ்சம் லேட்டா வந்து அவங்க போன் அன்சர் பண்ணலனா எனக்கு ஆபீஸ்க்கு கால் வரும். லாவண்யா வந்துட்டாங்களா, அம்மா யா ஒன்னும் கால் பண்ணல எனக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கிளாஸ் எக்ஸ்ட்ராமா வந்தோன்னா அவங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்ட்டு. அப்புறம் நடுவுல மெசேஜிங் அப்ப அப்ப எதுவா இருந்தாலும் அவங்க என் கூட ஷேர் பண்றதை விட அம்மா கிட்ட தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க அம்மா கூட தான் வளர்ந்தாங்க.
0: அதான் செல்லக்குட்டின்னு வச்சிருக்காங்க.
1: ஆனா மனசு கொஞ்சம் கஷ்டம்.
0: உங்களுக்கும் உங்களுடைய அம்மா செல்லக்குட்டிக்கு எங்களுடைய அன்னியர் தின வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தலைப்புல வச்சிருப்பீங்க.

0: பெற்றோர் பராமரிப்பு சட்ட வரைவை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. சட்டவிரோத மின்கழிவுகளின் செயல்பாடுகளை தடை செய்ய மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி புதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பேங்க் நகரா நிதி கொள்கை குழு MPC நாள் வட்டி விகிதம் OPR 2.75 விழுக்காட்டுக்கு நிலைநிறுத்தியுள்ளது. நடப்பு OPR அடிப்படையில் நிதியியல் கொள்கை நிலைப்பாடு ஏற்புடையது என்று MPC கருதுவதாக பேங்க் நகரா விவரித்தது. மேலும் இது நிலையான விலைச்சூழலில் பொருளாதாரத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய முன்னேற்றங்களை MPC தொடர்ந்து கண்காணிப்பதோடு உள்ளூர் வளர்ச்சி, பணவீக்கம் ஆகியவை மீதான இடர்களின் சமநிலையை மதிப்பிடும். நீடித்த உள்நாட்டு தேவையும் உலகளாவிய தொழில்நுட்ப விரிவாக்கமும் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வலுவாக இருந்ததற்கு சான்று பகர்வதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் டெத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிலிப்பீன்ஸில் நடைபெறும் 48வது ஆசியான் மாநாட்டினூடே தனது சிங்கப்பூர் சகா லாரன்ஸ் வாங்குடன் இருதரப்பு பேச்சை நடத்தினார். வட்டார நிலைத்தன்மை, இருநாட்டு மக்களின் வளப்பும் பேணப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சந்திப்பு அமைந்ததாக பிரதமரின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ செயலாக்கத்தை விரைவுபடுத்துவதும், ஜோஹர் பாரு சிங்கப்பூர் துரித கடவுரையில் திட்டம் RTS இவ்வாண்டு இறுதிக்குள் செயல்பாட்டுக்கு வருவதை உறுதி செய்வது தொடர்பிலும் அவர்கள் விவாதித்தனர். பெற்றோர் பராமரிப்பு தொடர்பான சட்ட வரைவை அறிமுகப்படுத்துவதற்கான பரிந்துரையை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக துணை பிரதமர் டெத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் ஹமீதி தெரிவித்துள்ளார். பெற்றோர்களை பாதுகாப்பதில் பிள்ளைகள் மத்தியில் பொறுப்புணர்வை வலுப்படுத்த இந்த சட்டம் வகை செய்யும் என அவர் கூறினார். சில நாடுகள் ஏற்கனவே பெற்றோருக்கு பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் குறித்த சட்டங்களை அறிமுகப்படுத்தி இருந்த வேளையில் மலேசியா இன்னும் ஆய்வு நிலையிலேயே உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முன்னேற்றத்தை எட்டவும் நிலையான சமூகத்தை உருவாக்கவும் குடும்ப மத விழுமியங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் இந்த பரிந்துரை மிகவும் அவசியம் என்றார் அவர். மலேசியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு எண்ணெயை விற்கவில்லை என்று முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டெத்தோஸ்ரீ ஜுஹாரி அப்துல் கனி தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு நாளுக்கு சுமார் 400,000 கலன் கச்சா எண்ணெய் இன்னும் இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் நிலையில் அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். மலேசியா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக விளங்கினாலும் அதன் இறக்குமதி தேவைகளின் காரணமாக பிற நாடுகளை சார்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் எரிபொருள் விலை உலகச் சந்தையில் கிடுகிடுவென அதிகரித்திருந்தாலும் நாட்டில் செயல்பாட்டில் இருக்கும் RON 95 பெற்றோருக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை அரசாங்கம் இன்னமும் 1.99 ரிங்கிட் என நிலைநிறுத்தியுள்ளது. சட்டவிரோத மின்கழிவுகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த மாநில அரசாங்கம் கடுமையான விரிவான நடவடிக்கைகளை எடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மாநில அரசாங்கமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த அணுகுமுறை தற்போதுள்ள செயலாக்க நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் அதேவேளை சட்டவிரோத மின்கழிவுகளின் செயல்பாடுகளை மிகவும் திறம்பட கையாள்வதை உறுதி செய்வதற்கும் வழிவகுக்கும் என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தீபகற்பத்திலும் சபாவிலும் முதல் நிலை வெப்ப அலை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது கிளந்தானில் ஜெல்லி, பஹாங்கில் ஜிராந்தோட், சபாவில் தெலுபிட் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியுள்ளதாக மெட் மலேசியா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை இக்காலகட்டத்தில் தொடர்ந்து 3 நாள்களுக்கு வெப்பம் 37 முதல் 40 பாகை செல்சியஸ் வரை நீடிக்கும் என்று அது கணித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல், சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
4: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் முற்றுகையை தொடர்ந்து வளைகுடாவில் சுமார் 1500 கப்பல்களும் அவற்றின் பணியாளர்களும் சிக்குண்டுள்ளதாக ஐநா பன்னாட்டு கடல்சார் அமைப்பு IMO தலைமைச் செயலாளர் அர்சினியோ டொமிங்குவேஸ் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக போர் தொடுத்ததை அடுத்து முக்கிய கடல் வழியான ஹோர்முஸ் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. சுமார் 20,000 பணியாளர்கள் சிக்கி தவிப்பதாக டொமிங்குவேஸ் அமெரிக்காவின் கடல்சார் மாநாட்டில் தெரிவித்தார். உலகில் 80% அதிகமான பொருள்கள் கடல்வழி போக்குவரத்து மூலம் கொண்டு செல்லப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதுவரை கப்பல்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 10 மாலுமிகள் பலியானதையும் அவர் சுட்டிக்காட்டினார். லெபனானில் போர் நிறுத்தம் செயலாக்கப்பட்ட போதிலும் வியாழக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தொடர் வான் தாக்குதல்களில் இரு சிறார், ஒரு மருத்துவ உதவியாளர் உட்பட குறைந்தது 12 கொல்லப்பட்டதாக நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. பெய்ரூட்டின் தென் புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி கொல்லப்பட்ட ஒரு நாள் கழித்து அந்த வான் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அது கூறியது. அந்த தாக்குதலை ஒரு குற்றம் என்றும் அது சாடியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ஜூலை 4 அங்கீகரிக்க வேண்டும், இல்லையெனில் மிக அதிக வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் அர்சுலா வான் டெர் லேயனுடன் கலந்தாய்வு மேற்கொண்டதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜூலை 4 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்ற அமெரிக்காவின் 250 நிறைவாண்டாகும். அதுவரை வரி செயலாக்கத்திற்கு அவகாசம் வழங்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். 27 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் கடந்த ஜூலை மாதம் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டன. அதன்படி பெரும்பாலான ஐரோப்பிய பொருள்களுக்கு 15% வரி விதிக்க முடிவெடுக்கப்பட்டது. எனினும் அந்த ஒப்பந்தம் செயலாக்கப்படுவதில் தாமதம் ஏற்படுவதைக் கண்டு ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார். விளையாட்டு. 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளை ஒளிபரப்புவதற்கான உரிமையை மலேசியா பெற்றுள்ள நிலையில் இந்தியா, சீனா ஆகியவற்றில் அந்த உலகப் போட்டியை ஒளிபரப்பு செய்வதற்கான ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தும் அப்போட்டிக்கு இன்னும் 1 எஞ்சியுள்ள நிலையில் அதிக மக்கள் தொகை கொண்ட அவ்விரு நாடுகளில் அப்போட்டிகளின் ஒளிபரப்பு குறித்த ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்திடப்படவில்லை. இதனிடையே இரு கலந்தாய்வுகளை தொடர்ந்து உலக கார்பந்து நிர்வாக அமைப்புடன் ஒளிபரப்பு உரிமைகளை பெறுவது குறித்து இந்திய இணைய காணொலி தளமான ஜியோ ஹாட்ஸ்டார் மேலும் பேச்சு நடத்தி வருவதாக இந்திய ஊடக அறிக்கைகள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்த மாதம் 11 அஸ்டேகா அரங்கில் மெக்சிகோ, தென் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான போட்டியுடன் 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி தொடக்கம் காண்கிறது. நிறைவாக யுஇஃபா ஐரோப்பிய லீக் கார்பந்து. அரையிறுதியின் 2 ஆட்டத்தில் எஸ்தன் விலா 4 சுழியும் என நாட்டிங்ஹெம் ஃபாரஸ்டை வென்று இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது. விலாவின் கோல்களை 36 நிமிடத்தில் வாட்கின்ஸ் புகுத்திய வேளை 58 நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி பொண்டியா மற்றொரு கோலை அடித்தார். 77-80 நிமிடங்களில் மெக்கின் அவனிக்கான மேலும் 2 கோல்களை பெற்றுத்தந்து அணியின் அடைவு நிலையை வெளிப்படுத்தினார். மற்றொரு ஆட்டத்தில் ஃப்ரீபர்க் 3-1 என பிராகாவை வெற்றி கொண்டு இறுதியாட்டத்துக்கு தேர்வானது. மே 20 இஸ்தான்புலில் இறுதியாட்டம் நடைபெறவுள்ளது. பெற்றோர் பராமரிப்பு சட்ட வரைவை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. சட்டவிரோத மின்கழிவுகளின் செயல்பாடுகளை தடை செய்ய மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
5: 1959 இன்றைய நாளில் ஜோஹர் பட்டத்து இளவரசர் துன்கோஸ் இஸ்மாயில் ஜோஹர் பாரு இஸ்தானாபசா அரண்மனையில் சிங்கா சனா மண்டபத்தில் நடைபெற்ற சடங்கில் ஜோஹர் சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். லண்டனில் காலமான அவரது தந்தை சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் அபுபாக்காருக்கு பதிலாக துன்கோஸ் இஸ்மாயில் இப்பொறுப்பை ஏற்றார். ஜோஹர் இடைக்கால மந்திரி பசார் உங்கு இஸ்மாயில் அப்துல் ரஹ்மான் முன்னிலையில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். மாநில அரசின் மூத்த அதிகாரிகளும் உடனிருந்தனர். மறைந்த சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் அபுபாக்காரின் உடல் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டு 1959 மே 11 நாள் ஜோஹர் அரச கல்லறையில் அன்னாரது தந்தை சுல்தான் அபுபாக்காரின் கல்லறைக்கு அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டது.
6: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: பயம் இல்லாமல் துணிந்து செல்லுங்க. எல்லோருக்கும் இனிய வணக்கம். வணக்கம் இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: மோகன் தெய்வீகன் உங்கள் காலை பொழுது என்ன உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
0: இன்றைக்கு காலையில யதார்த்தமா நம்முடைய சோசியல் மீடியா சமூக வலைத்தள கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கார் இல்லையா,
1: சரி,
0: திவ்யன்.

0: வந்து கேஷுவல்ஸ்.
1: இது வந்து மாத்தி மாத்தி பயன்படுத்துவோம்.
0: ஆமா மாத்தி மாத்தி பயன்படுத்துவேன், ஏன்னா வந்து ஒரு பயங்கரமா ஷூ கிரேஸ்.
1: சரி, பார்ல ஒண்ணு கழிச்சுட்டு அது வந்து ஃபுட்சாலுக்குள்ளது.
0: சரி,
1: இந்த ஐந்து வந்து திங்கக்கிழமை ஒண்ணு செவ்வாய்க்கிழமை ஒண்ணு அப்படி கணக்கு வரும்.
0: இல்ல இல்ல அப்படி இல்ல, நான் என்ன அவுட்ஃபிட் போடுறேன் பொறுத்திருக்கு, என்ன மாதிரி கலர் அதுக்கு மேட்சிங்
1: அதெல்லாம் பார்த்து வாங்குறாரு.
0: ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி.
1: இப்ப திடீர்னு உங்களுக்கு வந்து இந்த நாளுக்கு பிடிக்காம ஒரு காலணி போட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு மனசு நிறைவு கொடுக்குமா, இல்ல ஏன் இதை போட்டுட்டு வந்தோம் அப்படின்னு இருக்குமா?
0: ரொம்ப தூக்கத்துல இருக்குன்னா அந்த மாதிரி போட்டு வர, அப்புறம் வந்து லைட்ல ரொம்ப
1: முதல் நாள் இந்த வேலை முடிஞ்சிருமா
2: அழைத்து சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அது அத்தனை வச்சுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது என்ன கொடுக்குது உங்களுக்கு? அது
1: காலனி கதை கொஞ்சம் பேசுவோம். இன்றைக்கு 8 மணி வரைக்கும் வாங்க கூப்பிடுங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3
2: அல்லது 4-7-6-8.
1: திவ்யன் அண்ணன் கிட்ட எத்தனை இருக்கு அப்புறம் கேட்டு சொல்லுங்க.
2: வந்து வந்துட்டீங்களா? உங்ககிட்ட தான் கேட்கணும் முதல்ல.

0: வணக்கம். இன்னும் செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் AI பயிற்றுனர் நந்தகோபாலன் வெங்கடசாமி, கோச் நந்தா.
1: ஒரு பிசினஸ் இல்ல ப்ராடக்ட ப்ரோமோட் பண்றதுக்கு ஆட்ஸ் வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பவர்ஃபுல் வீடியோ மூலமா தான் மக்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுவாங்க. அதனாலதான் எப்பவுமே பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் வீடியோ கண்டென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு AI யூஸ் பண்ணி யாரு வேணாலும் வீடியோ கிரியேட் பண்ணலாம். முன்னாடி எல்லாம் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னா அது ரொம்ப காஸ்ட்லி ஆகும். கேமரா தேவை, எடிட்டிங் ஸ்கில் தேவை, டீம் தேவை. ஆனா இப்போ AI இருக்கிறதுனால உங்க ஸ்கில்லும் போன் மட்டும் போதும். ChatGPT இல்ல ஜிமினி யூஸ் பண்ணி வீடியோ ஐடியா கிரியேட் பண்ணலாம். ஸ்டோரி, கான்செப்ட், ஸ்கிரிப்ட், ஸ்டோரி போர்ட் போல. அப்புறம் க்ரோக் AI இல்ல ஃப்ளோ மாதிரி AI-ல ப்ராம்ப்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி AI வீடியோவை ஜெனரேட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் கேப்கட், கேன்வா மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொபஷனலா உங்க வீடியோவை எடிட் பண்ணி ரெடி ஆக்கிடலாம். நம்மளுடைய SMEs-உம் ஸ்மால் பிசினஸ் ஓனருக்கும் ஒரு காமன் இஷ்யூ என்னன்னாக்கா, என் பிசினஸ்க்கு கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்றது, வீடியோ பண்ண நேரம் இல்ல, எடிட்டருக்கு கொடுக்க பட்ஜெட் இல்ல, ஃபேஸ் கட்ட தைரியம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, சோசியல் மீடியால உங்க விசிபிள் இல்லனாக்கா கஸ்டமர் கண்டிப்பா உங்களை ரீச் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் AI இப்போ ஒரு கேம் சேஞ்சரா மாறிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஓனரா இருந்தாலும், ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்டா இருந்தாலும், இல்ல ஒரு ஹோம் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும், ஈஸியா AI வீடியோ கிரியேட் பண்ணி ப்ரோமோட் பண்ணலாம். AI வீடியோ யூஸ் பண்ணி நீங்க TikTok வீடியோஸ், பிசினஸ் ப்ரோமோஷன், ப்ராடக்ட் வீடியோஸ், ஃபேஸ்லெஸ் கண்டென்ட் கூட கிரியேட் பண்ணலாம். உங்களையும் உங்களோட பிசினஸ் இந்த உலகம் பார்க்கணும்னா இன்னைக்கே ஒரு AI வீடியோ கிரியேட் பண்ணி சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி பாருங்க. மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு நீங்களே அப்புறம் சொல்லுவீங்க. இந்த AI வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்க கிளையண்ட்ஸ்க்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் எடுக்கலாம், இல்ல சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் கூட பண்ணலாம். அதோட இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம். அடுத்த AI யூஸ் பண்ணி உங்க பிசினஸையும் சேல்ஸையும் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம்னு பார்க்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கோச் நந்தா, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.

0: பராசக்தி படத்தில் இருந்த சிவகார்த்திகேயன் பாடி இருந்த பாடல் தான் அது. 7:29 போ.
1: இன்றைக்கு நேர்கள்ட்ட நம்ம கேட்டிருந்தோம், எத்தனை காலணிகள் நீங்க வைத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: சாலாம்ல இருந்து சுபத்ரா வந்திருக்காங்க. இருங்க இருங்க இருங்க, நான் வந்து கொஞ்சம் இதாயிடுறேன். எத்தனை காலணி இருக்கு?
2: என்னங்க
1: உங்களே நீங்க இப்படி சொல்லிக்கிறீங்க? அதாவது அப்படின்னா வருஷத்துக்கு நீங்க பல காலணி வாங்குவீங்க?
0: நாளுக்கு ஒரு காலணி மாதிரி இருக்கு சுபா.
1: ஒரு காலணி பாக்குறீங்க, எது வந்து உங்களை பிடிக்க வைக்கும்?
2: ரொம்ப பட்டிக்கிற அதாவது காலணி வந்து எனக்கு பிடிக்கணும்.
0: சரி சரி, இப்ப 24th காலணி விரைவில் வருது போல.
1: ஒரு மகிழ்ச்சி போல அவங்க பேசும்போதே தெரியுது. நீங்க அப்படிங்களா? காலணி நிறைய வச்சிருக்கீங்களா? கணக்கு இல்லையா? சொல்லுங்க.
0: காணொலியும் வருது, அந்த காணொலிக்கு கீழே சொல்லுங்க. சிண்ட்ரேலா தான் ஞாபகத்துக்கு
1: வரேன்.
0: சுபத்ராவின் மேலே சிண்ட்ரேலா சுபத்ரான்னு கூப்பிடுவோம்.
1: அவங்களாவது ஒரே ஒன்றுதான் வச்சிருந்தாங்க.

0: கண்களால் கைது செய்யப்பட்டதுக்காக எடுக்கப்பட்ட பாடல். 7:36 ஆயிருச்சு. ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்,
1: எத்தனை காலணிகள் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
0: அருள் ஈபோல இருந்து வந்திருக்கிறாரு.
2: அருள் கிட்ட 8 காலணி இருக்கு. சர்ச்சுக்கு போறதுக்கு 2 வச்சிருக்கேன். எவ்ரி சண்டே ஒன்னு போடுவேன். நீ ஸ்பெஷல் ஒகேஷன் ஒன்னு போட்டுருக்கேன். ஸ்போர்ட்ஸுக்கு ஜோகிங் போறதுக்கு 2 தனியா இருக்கு. அப்புறம் ஃபுட்சாலுக்கு தனியா 2 இருக்கு. அப்புறம் கேஷுவலா போறதுக்கு ஒரு 4 இருக்கு. கலெக்ஷன் தானே.
1: ஆனா அந்த 8 வீட்டுலதான் இருக்கா? வாகனத்துல சில பேர்ல வைப்பாங்க, அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இருக்கா?
2: வாகனத்துல ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே இருக்கும்.
0: அருள், இது ஒண்ணு வந்து குறிப்பிட்ட சிறப்பு வைபவங்கள்ல தான் போடுவீங்கன்னுவீங்களே, அதுக்கு தனியா ஒதுக்கி வச்சிருக்கீங்க.
2: அது நினைக்கிறேன் ஒண்ணு வாங்கணுமா, நல்ல காஸ்ட்லியா வாங்கிட்டுமா, ஏதாவது ஃபங்க்ஷன் போறதுக்கு மட்டும் நல்லா ஷைன் பண்ணி போட்டாலே ஷூ போட்டதும் தெரியும்ல,
0: பல பல பலன் இருக்கும்.
2: ஆமா,
1: சரி, தப்பா எடுத்துக்காதீங்க. அதிகபட்சமா எந்த விலையில நீங்க காலணி வாங்கிருக்கீங்க?
2: அதிகபட்சமானா ஒரு 450
0: வெள்ளி.
2: அது வெளியே போடுறது. ஸ்போர்ட் ஷூனா 800 ரூபாய்
0: வாங்கிருக்கேன். இருங்க இருங்க, வெளியே போடுறது 800 வெள்ளி.
2: ஸ்போர்ட் ஷூ ஏன்னா எசிக்ஸ் வந்து நல்ல பிராண்ட்.
0: சரி, உங்க காலை தாங்குது, உங்களே தாங்குது நண்பரே, நல்லதுதான் அது.
2: நன்றி
0: நன்றி அருள், நன்றி.
2: தேங்க்யூ, பாய்.

0: உங்களுக்காக
1: அரசாங்க தொடர்புடைய நிறுவனங்களின் வணிக வளாகங்களில் சிறு வணிகங்களுக்கான வாடகை இம்மாதம் முதல் குறைக்கப்படுகிறது. சிலாங்கூர் மாநிலத்திலும் தலைநகரிலும் இதற்கான உறுதி வழங்கப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்றங்களும் இதனை பின்பற்றுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: உங்களுக்காக
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 29 19 19.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
5: போக்குவரத்து தகவல்
2: 21 பதிவாக இருக்கிறது. 202.2 கிலோமீட்டர் ஐயர்குரோலிருந்து சிம்பாங் எம்பாட் வரக்கூடிய பாதையில் அங்க வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது.
6: ரவாங்கிலிருந்து சுங்காய் பலோ செலக்கடி பாதையில் 446.7 கிலோமீட்டர் ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குங்க. அங்க வாகனம் மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. புக்கெட் ஜெலுத்தோங்கிலிருந்து பத்துத்திகா செல்லக்கூடிய பாதையில் செக்ஷன் 13 சமஞ்சை விளக்கு இருக்கு இல்லையா, அந்த பக்கமா ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுனால அங்க வாகனங்கள் மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு, நெரிசலாவும் இருக்கு அப்படின்னு ஒரு விவரம் கிடைச்சிருக்கு.
2: இன்னொரு விபத்து, தமான்கின் ஜுவாரால் இருந்து ஓல்ட் கிளாங் ரோட் வரக்கூடிய பாதை போக்குவரத்து நெரிசல் வழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. 5

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைநாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைநாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0109 7219 19.
1: வணக்கம், இன்னும் கேட்டு மணி போய் 7:47. நேர்கள்ட்ட இன்றைக்கு இந்த காலணிகள் குறித்து நம்ம பேசுறோம் இல்லையா? அடிப்படையில நிறைய காலணிகளோ, குறைவான காலணிகளோ, அது முக்கியம் அல்ல. அது எந்த அளவுக்கு நமக்கு சரியா வருதுன்றதுதான் ரொம்ப முக்கியம்.
0: ஆமா, தைப்பூசம் அப்ப சொன்னாங்களே, டன் கணக்குல வந்து காலணிகள் எடுத்து வீசுறாங்க.
1: ஆமா,
0: எங்க விட்டுட்டு போறீங்க கோயிலுக்கு வந்துட்டு அப்படின்னு, ஒண்ணு கார்ல நிறுத்திட்டு வந்துருங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த காலணிக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு முக்கியம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாதம் ரொம்ப வலியா இருக்கு, அந்த கெண்டக்கால் ரொம்ப வலி, தொடல்லாம் ரொம்ப வலியா இருக்குன்னு. நம்ம யதார்த்தமா எடுத்துக்குவோம்ல, ஆனால் மருத்துவர்கள் சொல்றாங்க அதுக்கும் உங்களுடைய காலணிக்குமே தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு.
1: சில நேரத்துல நம்ம வந்து காலணி அணியும் போது காலணி கடிக்காம
0: பாத்துக்கணும், விரல்கள் வெளியே வரக்கூடாது, பின்னால இருக்கிற அந்த பின் பாதம் இருக்கு இல்லையா, அது வந்து காலணிக்குள்ளதான் இருக்கணும், முக்கியமா செருப்பு அணியும் போது அப்படின்லாம் இருக்கு. இப்போ கைரோப்ராக்டிக் டாக்டர் ரவீன் அவரை வந்து தொடர்பு கொண்டிருக்கோம். டாக்டர், நீங்க வந்து எதை பார்த்து காலணி வாங்குவீங்க? பார்த்துதான் வாங்குவீங்களா எப்படி டாக்டர்?
2: இல்ல, நான் கொஞ்சம் பார்த்துதான் வாங்குவேன். ஏன்னா நம்ம இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால வந்து இந்த இது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் தெரியும் இல்லையா. சோ அதனால வந்துட்டு அந்த ஆர்ச் சப்போர்ட் இருக்கிறதுலாம் வந்து நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாப்பேன். அது கரெக்டா இன்சோல் மாதிரி இருக்கும் உள்ளுக்கு வந்து. நம்ம ஷூ நல்ல குவாலிட்டியான ஷூஸ் பாத்தீங்கன்னா அது உள்ளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும் நம்ம பாதத்துக்கு வந்துட்டு. அதாச்சும் ரொம்ப முக்கியம். இப்ப என்னோட வேலை பாத்தீங்கன்னா வந்து நின்றுகிட்டே இருக்கிறது நிறைய இருக்கும். சோ அப்போ அதனுடைய ப்ரெஷருக்கு வந்து அது ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த இன்சோல் வந்து அது ரொம்ப முக்கியம். நின்றுகிட்டு வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அப்போ வந்து தாதியர்களா இருக்கலாம், நர்சஸ் டீச்சர்ஸ், அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ், இவங்களுடைய காலணிகள்லாம் வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து கூட அவங்க பாடி வெயிட்டி தாங்கக்கூடிய இது வந்து இந்த பாதத்துல இருக்கு. அப்ப அந்த ஷூ வந்து சரியா இல்லைன்னா வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அது ஆங்கிளா இருக்கட்டும், சம்டைம் இந்த நீ ப்ராப்ளம், ஈவன் பேக்கு கூட வந்துட்டு. இந்த காலணி சரியா அணியாத காலணிகளா இருந்துச்சுன்னா வந்துட்டு பேக் வரைக்கும் கூட அந்த பிரச்சனை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: இந்த காலணி சரியா அமையலன்னா கூட அது நம்ம நமக்குள்ள சில பிரச்சனை, இப்ப முதுகு வலி எல்லாம் சொல்றாங்களே, அந்த மாதிரி எல்லாம் வருமா?
2: கண்டிப்பா வரும். ஏன்னா இது வந்து அலைன்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அது வந்து நம்ம மெடிக்கல் இதுல பயோ மெக்கானிக்ஸ் சொல்லுவோம். அப்படின்னா என்னதுன்னா வந்து உங்களோட பிளாட்ஃபார்ம், உங்க பவுண்டேஷன் வந்து சரியா இல்லைன்னா வந்துட்டு அப்ப நீங்க நடக்கிறப்போ அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா அது வந்து உங்க மேலதான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சில நேரத்துல வந்து நம்ம வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து நீ ப்ராப்ளம் வருவாங்க சில பேர் வந்து. இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப கடைசியா பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து அவங்களோட காலணியில தான் இருக்கும். அது சரியா நம்ம அது அட்ரஸ் பண்றப்போ வந்து அவங்க நீ ப்ராப்ளமே வந்து சரியாக ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் லோவர் பேக் ப்ராப்ளமும் வந்துட்டு காலணி வந்து சம்டைம் வந்து ரொம்ப வருஷமா பாய்ச்சிட்டு இருப்பாங்க, அது பின்னாடி இந்த சோடியம் தேஞ்சு போயிருக்கும். அதெல்லாம் பாய்க்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த அன்இவனா இருக்கும் இல்லையா, ஒரு கால் வந்து ப்ரெஷர் கூட இருக்கும் அவங்க நடக்கிறப்போ. அப்போ அது வந்து கூட வந்து அவங்க மசில்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ப்ரொஃபஷன் இருக்கு. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, மலேசியால வந்து ரொம்ப குறைவான பொடாய்ட்ரிஸ்ட் இருக்காங்க. இவங்க யாருன்னா வந்துட்டு இந்த காலணிகளை வந்து சரியா மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செய்யறவங்க, காலணியாவும் இருக்கட்டும் சாண்டல்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே ஷூஸ் அண்ட் சாண்டல்ஸ் வந்து இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு, இந்த பாத பிரச்சனை இருக்கிறவங்க சரி, இல்ல மத்த விஷயங்கள், இப்ப சில பேருக்கு சர்ஜரி போயிருப்பாங்க பாதத்துல இருந்து, அவங்களுக்கான சரியான காலணி எது, சில பேருக்கு அந்த லீக் லைன் டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த ஹைட்ல வந்து, இதெல்லாம் செய்யறவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது. இப்போ டயட்ரிஸ் இது மலேசியால விரல விட்டு என்னலாம், மலேசியால வந்து இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க வந்துட்டு.
1: ஆக ஒரு காலணி வாங்குறதுக்கு வெளியே பாக்கணும், அது எந்த பிராண்ட் அப்படின்னு பாக்குறத தாண்டி அது நமக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரன்றதே அதிகமா பாக்கணும்.
2: பிராண்ட் மட்டும் கிடையாது, அந்த ஆச்சுன்னு சொல்லுவோம். அது வந்து ஆச்சு வந்து உங்களோட பாதம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆச்சு வந்து பேசிக்கலுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து வயசாக சில பேருக்கு வந்து கொஞ்சம் பிளாட் ஆகும், பிளாட் ஃபீட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு காலனிக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேருக்கு வந்து ஹை ஆச்சா இருக்கும், சில பேருக்கு நார்மலா இருக்கும், சில பேருக்கு பிளாட்டா இருக்கும். ஸோ இது தெரிஞ்சாதான் வந்து நீங்க எந்த மாதிரி அந்த காலனி வந்து உள்ளுக்கு வந்து அந்த ஆச் சப்போர்ட் இருக்கணும் நீங்க வந்து டிசைட் பண்ண முடியும். அதுக்குதான் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போனா கரெக்டா சொல்லிடுவாங்க, ஓகே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளாட்டா இருக்கு, கொஞ்சம் உங்களுக்கு கூட ஆச்சிருக்கு. அப்ப ஐ ஆச்சிருந்தாக்கா அதுக்குள்ள காலனிகள் போட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப நேரம் நிக்கிறீங்க நடக்கிறீங்க அந்த மாதிரிதான் உங்களுக்கு அதிகமா வந்து ஏதோ வலியோ ஏதோ வராது.
0: ஒரு காலனிக்குள்ள இவ்வளவு இருக்கு, நல்லபடியா தெளிவா எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
2: ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.

0: மூணு படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். ராஜேஷ், அசோக், அனிருத் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி இருந்தாங்க. இந்த மணி நேரம் நீங்க கிட்ட கேள்வி கேட்கிற தருணம் தான் இது.
1: ரெண்டு பேர் இருக்கோம், யார்கிட்ட நீங்க கேள்வி கேட்க போறீங்க?
0: விஜயலட்சுமி வந்திருக்காங்க.
2: மோகன்
0: கிட்டே கேளுங்க, சரியா தான் இருக்கும்
1: நினைச்சிட்டீங்களா? போச்சு போ, சரி சொல்லுங்க.
2: கொன்மாரி முறை பத்தி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காலணிகளை பாதுகாக்கிறதுல ஒரு முறை இருக்கு, கொன்மாரி முறை அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த கொன்மாரி முறையில வந்து ஒரு ஒரு காலணியை நீங்க வைத்துக் கொள்றதா வேணவா அப்படிங்கறத எப்படி முடிவெடுப்பீங்க அப்படிங்கறத குறிக்கும். இப்ப நீங்க உங்களோட காலணிய வந்து வைத்துக் கொள்ளணுமா வேணாமா அப்படிங்கறத எப்படி முடிவு செய்வீங்க?
1: எப்படின்னா, அது அது சரியா இருந்துச்சுன்னா வைத்துக்குவேன், அது எதுவும் கிளியலோ இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு சரி வரலன்னா வீசிடுவேன்.
2: சரி, உங்களுக்கும் அந்த காலணிக்குமான உரையாடல் ஏதாவது இருக்குமா?
1: உரையாடணுமா?
0: காலணிக்கும் நமக்கும் உரையாடலாம்.
1: அழுக்கு வராம பாத்துக்கோப்பா, சரியா இருந்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வேலை இதுக்கப்புறம் உரையாடனா வாய்ப்பு இருக்கு
0: சொல்லிருக்கீங்க.
1: இல்லையே, சொன்னது இல்லையே.
0: விஜயா, அப்படிலாம் இருக்கா விஜயா?
2: ஆமா, நிச்சயமா அப்படி இருக்கு. ஜப்பானிய கலாச்சாரத்திலும் சரி, நம்முடைய பண்பாட்டு பின்புலத்தை பார்த்தாலுமே அப்படியான ஒரு முறை இருக்கு. என்னன்னா, காலணிங்கிறது நம்ம நம்மள நம் உடலை நம்மளுடைய பாரத்தை சுமந்து என்ன சொல்லுங்க, ஒரு நாள் முழுக்க அலையக்கூடிய ஒரு பொருள் இல்லையா? அப்ப அது நம்ம கூட பயணப்படுது அப்படின்னும் போது அதுக்கு தனியா ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கறது ஜப்பானியர்களுடைய நம்பிக்கை.
0: என்னெல்லாம் பண்ணுவாங்க அவங்க?
2: அப்ப என்ன செய்வாங்கன்னா, இப்ப ஒரு காலணியை எடுத்து நீங்க அதை பயன்படுத்த போறீங்களா இல்லையாங்கறது முடிவு செய்யணும்னா, அது கையில எடுத்து உங்களுடைய கண் பார்வையை நேரா அதன் மேல செலுத்தி, நீ இன்று இவ்வளவு நாள் எனக்காக உழைத்திருக்க, உன்னை நான் வைத்துக் கொள்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேன் அப்படிங்கற ஒரு ஒரு நிமிடம் எங்க மனதுல வந்து யோசிச்சு பார்ப்பாங்களாம், இந்த காலணி எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குதா அப்படின்னு. அதற்கு மேலும் அது மகிழ்ச்சி கொடுக்க கூடியதா இல்ல அப்படின்ற பட்சத்துல, சரி இதுவரைக்கும் நீ எனக்காக உழைத்திருக்க, உனக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த காலணிய அதற்கு பிறகு அகற்றுவாங்களாம். நமக்குமே கூட இருந்திருக்கு, நீங்க யோசிச்சு பாத்திருக்கலாம். நம்ம சிறு வயதுல வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நம்ம பெற்றோர்கள் அதை வந்து செய்ய சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த காலணிய வந்து ஒன்னா சேர்த்து வைன்னு சொல்லுவாங்க, தனித்தனியா பிரிச்சு போட கூடாது
1: சொல்லுவாங்க.
2: ஒரு காலணிய இன்னொரு காலணி மேல வைக்க கூடாது, அது மேல பொருட்களை வைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அது நம்ம ஒரு பண்பாடா வந்து ஒரு கலாச்சாரமா பின்பற்றது கிடையாது. ஆனா ஜப்பானியர்கள் இப்ப வரைக்குமே அது ஒரு கலாச்சாரமா பின்பற்றாங்க.
1: எங்க ஆலயங்களுக்கு எல்லாம் போனா தூர தூரமா வைக்க சொல்றாங்க, அப்பதான் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்களா?
2: ஆமா, பள்ளிகளுக்கு செல்ற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததும் தேடுறது காலணி காலுறையா தான்
1: இருக்கும். இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு, நம்ம காலணியை சாதாரணமா பார்க்க முடியாது.
0: எனக்கு தெரிஞ்சு ஜப்பானியர்கள் வந்து காலணியை வெளியில பாக்குற மாதிரி தான் வைப்பாங்க, ஏன்னா ஆபத்து அவசரம்னா உடனடியா வெளியாகிறதுக்கு அப்படின்ட்டுன்னு. ஆனா அதுக்கு பின்னால இவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க விஜயலட்சுமி, ரொம்ப நன்றி.
2: நன்றி, நன்றி.
0: பாருங்க மோகன், ஒரு காலணிக்கு பின்னால இவ்வளவு கதைகள் இருக்கு. நம்ம ஆலயத்துல கூட இது நமக்கு ஒரு நன்னெறி பழக்கத்தை கொண்டு வர்றதுக்காகவும், காலணிகளை வெளியில கலற்றி வச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு முறையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்.
1: எங்க வைக்கிறோம், எப்படி வைக்கிறோம், இதுவுமே நம்முடைய பண்பை வந்து அது குறிக்குது.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். புரூனை, டருசலாம், இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ், பிஐஎம்பி, இஏஜிஏ, கிழக்கு ஆசியான் வளர்ச்சியினோடு வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியா உறுதி பூண்டுள்ளது. மேம்பாட்டு இடைவெளியை குறைக்கவும் மக்களின் நல்வாழ்வுக்காக வர்த்தகம், முதலீடு, உணவு உத்தரவாதத்தை விரிவுபடுத்தவும் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க வலையமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படுவது அவசியம். தொடர்புடைய அமைச்சர்கள், மாநில நிர்வாக செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் மெக்ஸ்கோ எஸ்டிஐ மூலம் அந்த முனைப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு மோஸ்டி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் புதிய அடையாள அட்டை மைகார்டு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்கும். தற்போதுள்ள 23 பாதுகாப்பு கூறுகள் மேம்படுத்தப்பட்டு 53 பாதுகாப்பு அம்சங்களை புதிய மைகார்டு கொண்டிருக்கும் என தேசிய பதிவுத்துறை JPN தலைமை இயக்குநர் டாக்டர் பர்துல் ஹிஷாம் அலியாஸ் தெரிவித்தார். கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான எல்லை பதற்றங்களை தணிப்பதற்கான முனைப்புகளை முன்னெடுத்துள்ளதாக பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன் மார்க்கோஸ் ஜூனியர் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சில ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பதற்றத்தை தணித்து அமைதியையும் நிலைத்தன்மையையும் பேணுவதற்கான ஆக்கப்பூர்வ அணுகுமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் விவரித்தார். ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகே அமெரிக்க போர் கப்பல்கள் மீது பெரிய அளவிலான ஏவுகணை திருக்குருதி தாக்குதலை ஈரான் நடத்தியதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC உறுதிப்படுத்தியது. அந்த கப்பல்கள் கடும் சேதமடைந்துள்ளதாக உளவுத்துறை மதிப்பீடுகள் தெரிவித்தன. விளையாட்டு. UEFA கான்பரன்ஸ் லீக் முடிவு. அரையிறுதி 2 ஆட்டத்தில் கிறிஸ்டல் பேலஸ் 2-1 என ஷக்டா டொனெட்ஸ்கை வென்றது. இதன்படி 5-2 என்ற திரட்டு புள்ளியில் கிறிஸ்டல் பேலஸ் இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.